0: பெத்தீனா பெத்த தெராக்கில
1: பட பெத்தனா பெத்தீனா பெட்ர
0: சாலால பெத்தீனா பெத்த
1: பெத்தீனா பெத்த
0: லே சோச்சோக் Ariyarang meturang ku mendek lek. Coba-coba lek sekali lagi lek.
1: Bedek tina bedek.
0: Rat.